0: தான் காவே விழாவிங். ஏ ஹிட்டியாத் மே ஹிட்டியாத் ஹிட்டு தனின ரித்மைய லைவ் எஃப்எம்
1: லைவ் எஃப்எம்.

0: விழாவ லங்காவிழாவின் தவால் தேக்காய்
1: தீவுல பிட்டியட்ட கமுறு பிட்டியட்ட நாவல பிட்டியட்ட கல் பிட்டியட்ட www.livefm.lk